என்னுடைய ரேடியோ ஏகரசியா வாசுனிரா மகசி ஓமனினோ குதிகேரா ஓமனினோ குதிகேரா ஷெண்ட முன்னகட்டனி ஞஃபம்மா ஞஃபம்மா ரேடியோ சபியன்சியா குபுசியா மகசி குபுசியா மகசி சுரியோ முசிகி நெபிய மிசன்யோ ரேடியோ சபியன்சியா எம்னஸ் வே யூ கோட் அ கம்யூனிகேஷன்ஸ் கமிஷன் யூசிசி.